0: ஒரு சிறந்த யோசனட்டா, நல்லதொரு பெரிய சிந்தனட்டா.
1: இன்னும் மலையா நாளை கொழம்பு கோலம்பு நோக்கி கட்டிகள் தூக்கி கட்டிய போரில் சாரே நான்கு நெட்டிக்கு சீறி பயணம்
0: எங்க ஜாக்கி நம்ம டயர் கண்டிஷனா
2: பாப்போம் இரு பாப்போம் இங்கு பிரேக் போட்டுடுங்க.
0: பெரிய பஞ்சம் பெரிய டேஞ்சர்.